ஆடிங்கடங்கடாவாழுங்கான் முனால் யாராகனை அடிங்கடங்கனை மனாவடாய்.